வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் மத்திலைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலிதோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன.

0: சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் ஐயா கோவிலன் ஆறுமுகம் அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. மெய்யன்பர்களுக்கு வணக்கம். கோவிந்த பெருமானுக்கு கடைபிடிக்கின்ற இந்த புரத்தாசி மாத விரதத்தில் அந்த கடவுளை பற்றி சிந்தனை இருப்பது நல்லது. இந்த வகையில் இப்பெருமானை பற்றி ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலம் சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கோவிந்த பெருமானது பெயரை வைக்க வேண்டும் என்று பெரியாழ்வாய் பாடுகிறார். குளமுடை கோவிந்தா கோவிந்தா என்று ஐக்கத்தால் நலமுடை நாராணன் தன் அன்னை நரகம் போகான். வானுடை மாதவா கோவிந்தா என்று ஐக்கத்தால் நானுடை நாரணன் தன் அன்னை நரகம் போகான். நல்ல பண்புள்ள பெயர் கோவிந்தன். இந்த பெயரை தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வைத்தால் பிள்ளையை பெற்ற தாய் நரகமாகிய பாதாளத்திற்கு போக மாட்டாள் என்பது பொருள். ஆந்தாள் என்னும் பெண் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய திருவதியை வணங்காத பகைவர்களை வெற்றி கொள்கிற கோவிந்தனே, உன்னை வாய் நிறைய பாடி எங்கள் விருப்பத்தை பெற்று விரதம் இருந்து அதை முடிகிற போது எங்களுக்கு கிடைக்கிற பரிசுகள் பல. அவை எங்கள்கள் நாட்டிலே வாகின்றவர்கள் புகழ்ந்து பேசுகிற மாதிரி கையில் இதுவருக்கு சூடகங்கள் கிடைக்கும், தோல் வகைகள் கிடைக்கும், காதில் இதுவதற்கு தோடுகள் கிடைக்கும், கர்ணப்பூவும் கிடைக்கும், காலில் போட்டு கொள்வதற்கு பாதகம் கிடைக்கும். இன்னும் இவை போன்ற பல நகைகளை நீயும் நப்பி அலையும் சேர்ந்து எங்களுக்கு அணிவிப்பார்கள். அப்புறம் பட்டு ஆடைகள் உடுத்துவோம். பிறகு பால் சோற்றில் நிறைய நெய்யை ஊற்றி எங்களுக்கு வந்த துன்பம் எல்லாம் தீர்ந்து போகும்படி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீயும் நாங்களும் கூடியிருந்து மகிழ வேண்டும். நம்மாவா நமது பாசுரம் ஒன்றில் பாடுகிறார், பரஞ்சோதி நீ பரமாய் நின் இகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளை பாதலர்கும் படித்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. இந்த பாசுரத்தின் பொருளாவது, நீயே எல்லாம் வல்ல கடவுளை இருப்பதால் நீயே பரஞ்சோதி இருக்கின்றாய், உன்னை தவிர வேறு ஒரு பரஞ்சோதி இல்லை, உன்னிடமிருந்த உலகங்கள் எல்லாம் தோன்றின, ஆகவே எங்களுக்கு பரஞ்சோதியாய் இருக்கின்ற கோவிந்த பெருமானே, நாம் எப்படித்தான் உன்னுடைய பண்புகளை எடுத்து சொல்லுவேன். இன்னொரு பாசுரத்தில் இலே கோவிந்தனே, நாங்கள் உன்னை பரிந்து தனிமையிலே வாழுகிறோம், அத்தகைய பிரிவு துயரம் உனக்கு இல்லை, உன் பசுக்களையே விரும்பி அவைகளை மேய்ப்பதற்கு எங்களை விட்டு நீ போய் விட்டாயே, நன்றாக பயத்த பயத்தின் இனிமையான சாறு பாவியான என்னுள்ளே போய் அழுத்தியது, உன்னுடைய இனிய மொழிகளை நினைக்க என் உயிரானது துடிக்கிறதே. இந்த பாசுரத்திலே பசுக்கள் என்ற சொல் விளக்கினத்தை குறிக்காடு உயிர்களை குறிக்கும். எந்த உயிர் கோவிந்தனை தேடி போகிறதா அந்த உயிரையை கோவிந்தன் ஆட்கொண்டு அருளுவான். பழுத்த பயத்தின் சாராக இருப்பவன் கோவிந்தன். பயச்சாற்றை குடித்தவர்க்குத்தான் அதன் இனிய சுவை தெரியும். கோவிந்தனே பெருமாகளை பாடுகிறவர்களுக்கு தான் அப்பெருமானின் பேரின்பம் கிடைக்கும் என்பது இப்பாசுரத்தின் உளதாகிய விளக்குமாகும். ஆழ்வார்கள் பாடியருள் செய்த இப்படிப்பட்ட பாசுரங்க

0: பாவங்களை பாதி துடிக்கும் போது நமது மனம் உருகி கண்ணீர் தடும்பி உடம்பு தளர்ந்து அப்பொருமானை அடைக்கலமாக கொண்டு விடுகிறோம். அப்பொழுது நம்மிடம் உள்ள அறகங்காரம் அழுகிறது. அழுக்கு பண்புகள் எல்லாம் கழுவ பெறுகின்றன. நாம் தொன்மையாகிறோம். அதுவே கோவிந்த பெருமானி விரதத்தின் தத்துவம் என்று சொல்லி என் உரையை நிறைவு பெறுகின்றன. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் ஐயா கோவிலன் ஆறுமுகம் அவர்கள்.

மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்க கொடுக்கு நாமும் நாதந்த பேரொழியதாகவி விளங்கிடு நமோ நமோ வென்ற நாமம் நாராயணஹரி கோவிந்தவென்ற தினம் நாடிவரு திருநாமமே.

புரட்டாசி மாத கோவிந்தன் வீரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய கோவிந்தன் துணை எனும் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மேலும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

திருமால் திருவடி போற்றி போற்றி. திருமால் பக்தர்களுக்கு என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். 810 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷஸ் வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒலிபரப்பாகி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி இப்பொழுது முதல் தொடர்ந்து 1:30 மணி வரை கண்ணன் அமுதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. திருமாலை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள் மற்றும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்களையும் உரை ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன உங்கள் கண்ணன் அமுதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.

முழுமுத கடவுளாகிய திருமாலின் அருளை பூரணமாக பெற புரட்டாசி கோவிந்தன் வழிபாட்டில் கலந்து கொண்டு இன்புற்று வாழ்வோமாக.

புரட்டாசி கோவிந்தன் விரலட்டையொட்டி நாம் வழங்கி கொண்டிருக்கும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக 1:30 வரை இன்று புரட்டாசி மாதத்தின் 12 இனி இடம் பெறுவது திருநாம படிகம். திருநாம படிகம் என்பது சைவ சமய குருவர்களின் ஒருவரான திரு ஞான சம்பந்தர் மூர்த்திகளால் அருளிப்பட்ட மிகவும் சிறப்பான பக்தி படிகமாகும். திருநாமம் என்றால் இறைவனின் தூய்மையான திருப்பெயர் என்று பொருள். இப்பாடலை பாடுவதால் அல்லது காது கொடுத்து கேட்பதால் நமக்கு கிடைக்கும் அற்புதமான நன்மைகளில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், முந்தைய பிறவிகளின் கர்ம வினைகள் மற்றும் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் இப்படிகத்தை பாடும்போது வந்த வழி தெரியாமல் நம்மை விட்டு ஓடிவிடும்.

திரு மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஓடும் திருநாம படிகம். வைணவ திருமுறைகளில் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம் ஆழ்வாரால் அருளப்பட்ட திருவாய்மொழியின் ஒரு

ஆதி பரஞ்சோதி என்றால் எல்லாவற்றுக்கும் முதலான எல்லையற்ற பேரொளி வடிவான இறைவன் என்று பொருள். அக இருள் நீங்கி ஞானம் பிறக்கும் நம் மனதில் இருக்கும் அறியாமை, குழப்பம் மற்றும் தவறான எண்ணங்கள் எனும் அக இருளை நீக்கி கூர்மையான அறிவையும் தெளிவான மனநிலையும் இப்படிகம் நமக்கு

திருநாம படிகம் முக்கிய தத்துவம். இப்படிகம் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். பிரபஞ்சத்தின் ஆதி மூலமாய் விளங்கும் அந்த பரஞ்சோதி பெருமாளை யார் ஒருவர் தன் நெஞ்சில் நிறுத்தி முழுமையான சரணாகதி அடைகிறாரோ, அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு துயரமும் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அவரது வாழ்க்கை என்றும் ஒளிமயமாக விளங்கும். கோவிந்த பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து திருக்கோயிலுக்கு சென்று தரிசனம் பெறுவதால் சகல நலங்களும் கை கூடும். புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்கு சில அறிவிப்புகள். இனிவரும் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்றுக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும். லீக் சொல்பெரினோ அருள்மிகு வக்ர காளியம்மன் திருக்கோவில், வக்வா கானம் தெருவில் உள்ள அண்ணாதுரை தமிழ் கழகம், கியூபிப் லோரிட்டு கன்வென்ட் ரோட் சிவ சுப்பிரமணியர் கோவில் கழகம், அவென்யூ சுபியா ரெஜ்வி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், சேம்பியர் பிச்சிவேழை தமிழ் உபகார சங்கம், லக்ரிமோ சேம்பியர் ஸ்ரீமது மாரியம்மன் பரோபகார சங்கம், பெடேடாம் காசி கிருஷ்ணசாமி தமிழ் கழகம், டேனிங்காம் த்ரியுலி அண்ணா சர்க்கிள் கழகம், புசிரு பிதோ உபகார தமிழ் சங்கம், பவியோ கப்மலோ அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில், லசூதீன் லிஸ்கலியே அருள்மிகு சிவசுவாமியர் திருக்கோவில், லபாராக் லிஸ்கலியே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ராயல் ரோட் வியூ கம்போ அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ராயல் ரோட் போஷரி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ராயல் ரோட் சுமகோனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் மாலை 5 மணி அளவில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. மேலும் இச்சனிக்கிழமையும் இனிவரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியும் கோவிந்தன் திருவிழா

நள்ளிரவு வரை டில் மிட் நைட் நள்ளிரவு வரை நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் கிளேஃபோ ஃபெனிக்ஸ் ஸ்ரீ சாமமூட்டி திருக்கோவில் ஜோன் கெனடி வாக்வா தமிழ் சாந்த குணானந்த சபை ஜுபாய் தமிழ் முன்னேற்ற கழகம் புவா செம்பிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கோயிலூர் போர்ட் லூயி டுகூசோ ஸ்ட்ரீட் மதுரை தர்ம சங்கம் ஃபோஜுசாக் பில்விபிலு திரௌபதி தமிழ் கோவில் கழகம் அலைமாங்கோட் வாரூர் குட்லேண்ட்ஸ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஒயல் ரோட் குட்லேண்ட்ஸ் சிவ சுப்பிரமணியர் கோவில் சங்கம் அப்பவேல் சுச்சீஸ் ரோட் மாரியம்மன் கோவில் கழகம் பிச்சிபா பிள்ளையார் வியசஷ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சென் ஜூலியன் வில்லேஜ் அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோவில் கிளிமான்சியா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ராயல் ரோத் ரிஷானு ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் கோபுவா நியூகோவ் ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவில் சங்கம் ஆகிய திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும் இனிவரும் இச்சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 3 தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை மிட்டில் மிட் நைட் அதாவது மாலை 4 அளவில் நள்ளிரவு 12 வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள்.

எமது சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். கண்ணன் அமுதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக 1:45 வரை புரட்டாசி கோவிந்தன் விரதத்தி விரத நாட்களில் திருநாமங்கள் ஓடி அவர் பேரருளால் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ்வோமாக. இதோ இசைமணி ஒருவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் பாடும் பக்தி மிகும் இந்த பாடல்.

சனிக்கிழமை எரி வரும் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 3ஆம் தேதி அன்றைக்கு பெல்வெதேர் ஆல்மச்சி ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். நீங்கள் கேட்டது எமது அறிவிப்பு.

ஆயர்பாடி மாளிகையில் தாய்மதியில் கன்றின் இப்போ மாய கண்ணன் தூங்குகின்றான் டாலிலு. ஆயர்பாடி என்னும் அழகிய மாளிகையில் தன் தாய் யசோதியின் மடியில் ஒரு வெள்ளையான கன்றுக்குட்டியை போல பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் எங்களின் மாய கண்ணன் தூங்கி கொண்டிருக்கின்றான்.

இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி பெருமாள் போற்றி என்னும் சிறப்பு நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த நன்றி, வணக்கம். கோவிந்தா போற்றி.

இறுதி பாடல் உள்நாட்டு கலைஞர் திரு சாமிநாதன் முத்துசாமி அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பாடல் இது. நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி பாடலுடன் நிறைவு பெற உள்ளது.

மாமல்பர்களே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை, கோவிந்தன் துணை எனும் சிறப்பு நிகழ்ச்சியை, ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும்.

வானொலி பெரு ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். புரட்டாசி மாதத்தின் புனிதமான நாட்களில் எங்கும் ஒலிக்கும் கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமம் நம் உள்ளங்களில் பக்தியையும் அமைதியையும் நிறைக்கிறது. கோவிந்தன் திருவிழாவின் இந்த வேளையில் திருமாலை போற்றி பாடிய பன்னிரு ஆழ்வார்களின் பக்தி இலக்கியங்களையும் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய அரும் பெரும் தொண்டையையும் நினைவு கூர்வோம். ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள்

வெறும் பாடல்கள் அல்ல. அவை இறைவன் மீது கொண்ட அன்பையையும் சரணாகதியையும் அறத்தையும் மனித வாழ்வின் உயர்ந்த நெறிகளையும் எடுத்துரைக்கும் ஆன்மீக செல்வங்கள். வாருங்கள், ஆழ்வார்களின் அருள் மொழிகளோடு கோவிந்தன் திருவருளை அனுபவிப்போம்.

நேயர்களே, திருமாலை போற்றி பக்தி பாடல்கள் பாடிய பன்னிரு ஆழ்வார்கள் தமிழ் வைணவ பக்தி மரபின் முக்கியமான தூண்களாக விளங்குகின்றனர். பொய்கையாழ்வார், பூத்தத்தாழ்வார், பெய்யாழ்வார் தொடங்கி திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் வரை ஒவ்வொரு ஆழ்வாரும் திருமாலின் மீது கொண்ட பேரன்பை தமிழில் பாடல்களாக பதிவு செய்துள்ளனர்.

ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்கள் பின்னர் 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெரும் தொகைப்பாக போற்றப்படுகிறது. சுமார் 4000 பாசுரங்களை உள்ளடக்கிய இந்த தொகுப்பு தமிழ் வைணவ சமயத்தின் முக்கியமான இலக்கிய செல்வமாக திகழ்கிறது. கோவிந்தன் திருவிழாவில் இந்த பாசுரங்களின் பெருமையை நினைவு கூர்ந்து சிறப்பானதாகும்.

அன்பு மக்களே, ஆழ்வார்களில் மிகவும் சிறப்பாக போற்றப்படும் நம்மாழ்வார் திருவாய்மொழி உள்ளிட்ட அருமையான பிரபந்தங்களை அருளியவர். திருமாலின் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தி, ஏக்கம், சரணாகதி ஆகிய உணர்வுகள் அவரது பாடல்களில் அழகாக வெளிப்படுகின்றன. அதனால் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் பக்தர்களின் உள்ளங்களை இன்றும் நெகிழ செய்கின்றன.

ஆழ்வார்கள் இறை பக்தியை மக்களுக்கு எளிதாக புரியும் தமிழ் மொழியில் எடுத்துரைத்தனர். உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களை எளிய சொற்களாலும் அழகிய உவமைகளாலும் மக்களிடம் கொண்டு சென்றனர். இதன் மூலம் தமிழ் மொழியும் பக்தி இலக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்ந்தன.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திருமால் திருக்கோவில்களில் நடைபெறும் பல்வேறு வழிபாடுகளிலும் ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு முக்கிய இடம் உண்டு. திவ்ய தேசங்கள் எனப்படும் திருமால் திருத்தலங்களை பாடல்களில் போற்றிய ஆழ்வார்கள் அந்த திருத்தலங்களின் ஆன்மீக பெருமையையும் மக்களிடம் கொண்டு சென்றார்கள்.

உடன் சரண் அடைவது என்ற உணர்வை பல பாசுரங்கள் வெளிப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் துன்பங்களும் சவால்களும் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஆன்மீக செய்தியை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன.

ஆழ்வார்களின் பாடல்கள் இறைவனை பற்றிய பக்தியே மட்டுமல்லாமல் அன்பு பணிவு அறம் நல்லொழுக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளையும் வலியுறுத்துகின்றன. இறைவனை நேசிப்பதோடு பிற உயர்களிடமும் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும் என்பதே பக்தியின் உயர்ந்த நோக்கமாக அவர்களின் இலக்கியங்களை நாம் புரிந்து

குடும்ப மக்களை இன்றைய தலைமுறையினருக்கும் ஆழ்வார்களின் இலக்கியங்களை அறிமுகப்படுத்துவது நமது பொறுப்பு. குழந்தைகள் திருப்பாவை, திருவாய்மொழி மற்றும் பிற பாசுரங்களை பாடுவதோடு அவற்றின் பொருளையும் வாழ்க்கை பாடங்களையும் புரிந்து கொண்டால் நம் தமிழ் பக்தி இலக்கிய மரபு அடுத்த தலைமுறைக்கும் அழகாக தொடரும்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாட்டோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் திருமாலை போற்றும் சிறப்பு செய்திகளும் தொகுத்து வழங்கப்படும். முதலாக வேற விநாயகனை போற்றும் துதிப்பாடலை கேட்கலாம். வானொலி அன்பர்களே, அடுத்து வரவன கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி. திருமால் பக்தர்களே, திருமால் என்னும் கடவுளுக்கு நாங்கள் சாற்ற வேண்டிய நைவேத்தியங்களில் ஒன்றானது வடை. அந்த வடை இனிப்பான வடையாகும். பல கோவில்களில் திருமாலுக்கு வடைகளை வைத்து மாலையை சாற்றுகின்றனர் அல்லவா?

இந்த மாதத்தில் நாங்கள் திருமாலை போற்றி கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என நம் மனதில் ஜபித்து திருமாலை தொழுவோமாக.

வானொலி அன்பர்களே, அடுத்து வரும் கண்ணனை போற்றும் பாடலை சிறப்பாக ஃபிளாக் ஊரில் வசிக்கும் ஹெங்கன் குடும்பத்தாருக்கும், உஷ்மா ஊரில் வசிக்கும் முதரி குடும்பத்தாருக்கும், முருவன் குடும்பத்தாருக்கும், புலகோஷ் ஊரில் வசிக்கும் முனியன் குடும்பத்தாருக்கும்

இல்லை. திருமாலுக்கு இன்னொரு பெயர் உண்டு, குருவாயூரப்பா. அந்த குருவாயூரில் இருக்கின்ற இறைவனே குருவாயூரப்பா என கூறுவர்.

நம்முடைய நண்பர்களே, திருமால் பக்தர்களே, நாம் வணங்கி வந்த திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி இங்கு முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் 5:35 மணிக்கு நாம் வழங்கும் சிறப்பு கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.